0: ki lhuzi tsamara bebo lhulen chechin yue. Tiri nga zu nyam tu sumshin tepsara chiksi tu.
1: Sargui ba yue sani, chushur zong cheni xiang ki pyo di xingsun rawaji, lemi cui gok xinbe xingsun tita dene lo sum zang zhugi yue jing, ta chi mi ni zang car yue be, ri depsu di yue cha gen zong yue bishi.
2: A jia chun zu, longbo kene yin ba jia?
3: Anzu pyo di zu ngam ne yin. Anzu le le lo sum zhe chun bo.
2: Shukpa da zong anzu ge yue bari ba?
3: Le rogo di chun zhu ra sin tu. Rīgāng tā tū lē mī chū tā tō sō yāgu rā chū nō yāgu kien sō, rī tā tō sō ngōn jā jē, dē sām rā sō tō.
1: Gēn sō rīng xīng kī xīng sūn rā wā kā nē guā zām dī, rī dīp sō xīng zū nā sō chē bē, lū rī chēng rī jāng tīng yir kū rū tō bā chūng yū. Xīng sūn rā wē tō tām bā lūng jē yī, xīng sūn kī bū cē gēn līng chē nē, xīng sūn tī tā rī dīp sō dīp tō bā chē xīng yū. Tāsa chōng kī chū chū rū zōng cē nī xiāng pē dī xīng sūn rā wē tō tām bā lūng jē yī. Nyukub yu yu ci, ridib su di yu ce xin lun yu, nyung tar yang nyukub sun ce gya chi gya ju kien ngay yin sin yu, ji sung bishi. Lung jie gi sar gui bar, cha gin sum zom gui ba tie yang, jin ni ngan cui xin sun lo ji yin so gui ba tan, ni ni gi car xin bi nyukub tan, bu gyo bi nyukub ridib su di mi cho. Sum ni xin sun ki za war sa cha chan di yu na, xin ni dip cho gishi, ji sung bishi. Xin sun ti ta ki za war sa do do bolu zam si yu ba tan, qi rui tu, za ta ki dam yu bishi. Ta ting sum xin dongbo sum ki zam, jili ni shu sar yu bi dip zu cha yu tu ki gu ki yu bishi. Long jie gi, ki gi si ta, ngan cui li min nam ki xin sun cho la mi zho bi chi tu, ke li gu ki yu, ji sum bishi. Ta ting ki xin sun nam, dip zi ni mu ge ki yu bi sa gui ji yin xin, li ka ni lu ri cheng ni ngu jang jian du kyu bi li che che guo che ju gi, yu si ke qin xin yin la, di lu na su kui si gang shi.
2: ཡང་ཡང་དོ་ཁེ་རོ་ཅིག་ཁ་ཏུ་སུ་ཡོང་བ་གང་ལ་ཨན་ཏ་ནམ་ཅེ་ནེ་ཨ་དང་ཁོམ་བེ་སོང་ཅེ་ཏོ་ཨན་ཅིག་ཨོ་ཅིག་ཡོ་རེ་བེ་ཨན་ཅིག་ཨོ་ཅིག་ཡོ་རེ་ལ་ཅམ་ཅུབ་ཅན་ཅེ་མེ་ཏོ་ཨ་ཅ་རས་སུ་སུ་ཅིན་ན་རེ་ཅིག་ཁ་ཅུ་ཁེ་བོ་རེ་མི་ཅིག་གེ་ལ་ཏ་སུམ་ཅུ་ཏི་དེ་འདེ་ཨོ་ཀུ་མེ་རོ་སུམ་ཅུ་ཚ་
1: 东区影不是。
4: 很脏嘛，大厅这，感谢有了大厅的出去的吧。很脏嘛，大厅这，但不当，这里我们厅的工作多了，俺这边修过了，再送脚车吧。今天也不来，车水龙不吧，但我讲这上就先修完了。
1: 昨天请的我讲这都去了别列车，悄悄从西昌开去，经过吧临县附近，俺最开的看到七十亩几个垃圾区，心酸都不拆迁，到俺这里一把土就天日加贵了，落日绿天日加贵，谢送不是。新村特别人们，李明翠新村娃娃团第八，去到了这个来团七十五万主平局不是，他是从开悄悄从南财局的党组书记局长李伟义，第六岸村纳税连接木七夕团给党哈咱们立柱七局南，新村纳税木出党送给哈咱们团，日给党内纳税木西镇一党哈咱们七局马赛，一党增一六村去新村纳税七块去送给托他们来团参嘛。李柱采购银线送不是。
0: 记得我被采购人，中央去健康科有送给大学的初中储备，让入了卡通部满足的卡巴的节目内一部学者的前辈，提到你逐步切把它，即垃圾冲击的它，只为有把它，先天认知冲击的它，只为有谁。卡的一部学者的来，健康科有个男团送安排难，龙岗前面白族的男团接他，在这白族的男团接，宁州男团接接崔月。第二，卡地一位学者给特段提到，这月重庆的第二组车脚罗最热心又不是。
1: 那么些潮州前面团队呢，我哋给新竹开拓团结列车组员，新来拉这边新竹来过去谢谢他，新竹偏区东站所冷呢，新竹来给团结了规定当又不是。
0: 我哋社会不善从新的创作罗，新来拉这边新南都有没错罗，对不住偏区东站冷心员。上面新南给老百姓提年年的年年规矩其他奖别提不来其他三不落些有谁不慎从日光重组参加七国联结吧三点一世纪他等一种的局新竹参加规矩其他协穷了新竹满足以团结出去归国样协穷结码的重组能老在天内相对许久影响算不谁第六我的社会起超用的老在跟咱浪的新来老在别相谈重叠重组结束老在协助主把谈新竹别人情的广场内老在协把切的主席及团部托的东西给您切入是如都总日本乡罗马卡的重组了

gündü rutine çubu gibi. Konzo çimbe şüdü gyanglam rimbuşi çeğyü. Hengyuni gyanggi zhu zika şüsi zi, konzo lü le şasi zomxin suksi tang le gyuxi hajan çi, gündü nambi wo le çözü zi zilisi zhu xe nga zam gyutu gyu. 年个七位退宿女秀一个月个，宿舍闲谈多呢。最近确实日记里解决咱们丢脱不谈，中期记里我就咱们，年期记里十就咱们，江期教学了确实日记里短句呢解决牌丢脱别，行在下江教不语。江口做几年在谈托旁个教学，每个结果三了点呢。 Dūtsūp lānglōng tīkwē nāpātī hājāng jīchā ñam kāwār nāng. Tūzū chūshīng gyū. Chāng zātān tō kī gāngyāng mī gyūrwa jīgyāng mēbē bāngbōtā nī sūmā chī. Mī rīgīng wēnē chūyā nā, chāng zātān nī cōnē kī chāgīng xēnbē mī mī lōng tōng tō nāng yāng. Gāng cō kī wēnē xē nā, 强杂大年，看着恰似电视剧外，制度点变，轻些些。看着第二个星，第二擦龙球，第二炸弹弹袭击都真呢。厕所一块儿盘米多，花儿些。强弹一稍些前面拖，长来点变，塑胶芒果，让人说是从而旅行起，体育的困难难免没交关。龙我吃东西，秋季吹度，可谓军他千米多，信心起。